கிடைத்த தருண தருண தருத்து பாக பருத்து நெய் பருண ஜன கே ஜன நன நன நன.

0: பகிர்ந்த தருண தருண தருத்து பாகு பருத்து நெய் பருந்து
1: நான் தீன் தனும்